0: ஜாலியா ஜமீம் மீரா ஒரு மதத்தும்
1: ஏரியா கோட் இலாங் உன்னெங்கே அனு கிளாஸ் ரூம் Kineti gay aginete ngebik chigi gobor ing sobet ngolyota bar